சொல்லி வேண்டியது அப்புறமா அழைக்கும் பார்க்கணும் அர்ஜென்ட் வேணும் மெஷ் முடிக்கிறேன்னா ஆகும் அப்புறம் வந்து சார் இப்போ சூப்பர் நீ ஆகும் ஆகும் சார் நான் ஆகும் வக்கீல் எடுக்குவோம் நான் கூட இல்லை எடுக்கிறேன் கூட நீங்கள் கூட இங்கே